0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ ஜாலந்தர கம்பீர நாட்டை ராகம், ஆதிதாளம் மைசூர் மகாராஜா சாகித்யம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She begins with Shri Jalantara in Rag Gambira Natte, set to Aditaal, a composition by Mysore Maharaja.

0: நிகழ்ச்சியில் அடுத்து கோட்டீஸ்வர ஐயர் பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளம்.
1: She now presents a composition by Kotishwara Iyer in Rag Saveri set to Aditaal.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஹரிஹர புத்திரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் வசந்தா, கண்ட ஏக தாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Matangi. She is accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She continues her recital with Harihara Putram in Rag Vasanta set to Kanda Ekam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக குன்றுருவ வேல்வாங்கி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.
1: எஸ் மாத்தங்கி கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் குன்றுருவ வேல்வாங்கி என் ராக் கல்யாணி செட் டு கண்டச்சாப்பு தாள், அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: ராகம் டிடிஎச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: சஹஸ்ரஜாதி திரிபுடதாளம் த்ரிஷ்ரநடா.
1: Listen to a ragam தானம் பல்லவி on clarinet by Shri Kota Achi Babu in Rag Haimavati set to சஹஸ்ரஜாதி திரிபுடதாள் த்ரிஷ்ரநடா. He is accompanied on violin by Shri M. Suryadeepthi and on mridangam by Shri Nemani Somayachulu. Lines of the Pallavi are Devi Shri Tripura Sundari Dayakari Shankari.

0: யூ ஹாவ் ஜஸ்ட் ஹர்ட் எ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீகாந்திமதிம் இன்றாக் ஹைமவதி செட்டு ஆதிதாள்.
1: மீரிந்த வரைக்கும் ஸ்ரீகாந்திமதிம் ஹைமவதி ராகம் ஆதிதாளிலோ முத்துசுவாமி தீட்சிதர் வாரி கீர்த்தன விண்ணாரு.
0: ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஹாவ் ஹர்ட் வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி கே உதயலட்சுமி, சப்போர்டட் ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ கே சத்குரு சரண். This program came to you from the studios of All India Radio Vijayawada for Ragam 24/7 anytime Indian music.
1: Meerintha varaku Karnataka Sangeetha Karyakramamlo Srimati K Udayalakshmi gari Veena Vadya Kacheri vinnaru. Mrudanga sahakaram Sri K Sadguru Charan. Nirantara Bharatiya Sangeetha Sravanti Ragam channel lo prasaramaina ee karyakramam Akashavani Vijayawada kendra samarpana.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் இசைக்கென தனி அலைவரிசை 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ராகம் தானம் பல்லவி சண்முகப்பிரியா ராகம் கண்ட திருபட தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்கென 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He was accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anything.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹி இஸ் அக்கம்பனிட் பை Shri V. Sundaresan on the violin and Thiniyam Shri Y. Krishnan on the mridangam. Nigashil Mudalil O Jagadamba Chyama Sastri Sahityam Ananda Bhairavi Ragam Aditalam. The concert begins with O Jagadamba, composed by Chyama Sastri in Rag Ananda Bhairavi, set to Adital.

இனி கடைக்கண், ராமசாமி சிவன் இயற்றிய பாடல், மிஸ்ரு சாப்பு தாளம். லிசன் நவ் டு கடைக்கண், ராமசாமி சிவன் சாங் இன் ராக் பேகடா, செட் டு மிஸ்ரு சாப்பு தாள்.

இனி ஹிமகிரி தனையே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். ராகம் சுத்த தன்யாசி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனையே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் சுத்த தன்யாசி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி சுந்தரேசன் ஆன் த வயலின் அண்ட் தென்னியம் ஸ்ரீ ஒய் கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். இனி சுந்தரி நீ தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு சுந்தரி நீ, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன்றா கல்யாணி செட் டு ஆதி தாள்.